0: ராட்டத்த வகை கேன ரேடியோ
1: கூல் டிரைவ் வித் பீட்டா
0: லக்கான ஈவினிங் டிரைவ்
2: ஹவுஸ் ஹதரை வினாடி 30
3: விலாப ஒப்ப வைத்த கேன ஆவி
4: சுப தவசா
5: அலுத் வேலா
6: பாசு வேலா தேங்கி வேடி வேலா
7: தவச சுபாய் சிஹின தினாய் சுப தவசா சாத்கலுத்தரை மண்டலே.

0: அவன் சாத்தராய் வினாடி பண சாய விழாவ ஹிவினின் டிரைவ் ஆகினின் விழாவ
1: விஜய்
0: தேகாக் வகை ஒன்னு தீரணும் மறுபடியும் விவாகம தினம் ஒண்ணு மிக தேகா கீழ
1: விஜய்
0: தேகாக் கான ஒய லங்காவே தேவலட்ட தியன லோக பிலிகனிம ஏகத்துல தியன
1: இங்காட பதங்கம தியன கிவ விதிஹடம கஹட ரஹ ஹொந்தட தரன விதிஹட தேகாக் போன விஜயதே பிலதி கானி கல மதக் கர்ன ஏ வகே மகோபி ரசேட கமதீனங் ஓயா ஒன்னாட பலங்கம தியன கோபி ரசே ஹொந்தட தரன விதிஹட விஜய கோபேககி விஜய கோபேக கரகன விஜய கோபேக கதா கான இதிங் மெஹம நிஷ்பாதனக் மா தன்னவா லகம வெனன்சலிங் சுப்ரி வெனன்சலே மினதி கெனி மிஹக ஆவ தியனோ தென் அனுகர நிஷ்பாதன கன கதா கரன கோட ஏ தேவல் வல ரவட நெது ஓயாட பல RDB பேங்க கட்டியது கலத்தியன இதனதி ஆட்ட புலங்கமத்தினோ ஆட்ட கேமதி காலேக்கட ஸ்தாவர தம்பது தாகன மாச துணத் தய தவருதக் விதிகட அட கெட்டி காலின வகையம திகு காலினம தாயஜனே கரன RDB பேங்க வே ஸ்தாவர தம்பது யோஜனா தியனோ ஏதரிங் ஆட்ட கலபன விதிகட ஸ்தாவர தம்பது உங்க கதா கரல ஆட அவசிய விதிர தாகன புலங்கமத்தினோ ஏகட அவசிய கரன இஹலம பொலிய தேங் RDB பேங்க வேங் லபன பவ மதக தியாகன
0: கவுதின் நி அபி ஹகன மெசேஜ் கரன இக்மண்ட பலமுது அபி கவுதின் நி கேலா
1: குளியா பிடி பத்தட யான ஹதன குளியா பிடி நிலக்ஷி மெசேஜ் கக எத்து கருகான்னு ஆகி நங்கி அது உபந்தினே கேள தீர நங்கி கல்பனீகே
0: ஹாப்பி பர்த்டே எக்ஸ்பயர்
1: வாங்க ஹானே மத் கரதவாத
0: இது கல்பனீகே கல்பனீகே என்ற இங்கிலீஷ் கேன எக்ஸ்பயர்
1: ஏ லாமையாக்கி நாமானே கல்பனி
0: ஹாப்பி பர்த்டே எக்ஸ்பயர்
1: මම දන්නේ නෑ නීලක්ෂි චමිත් ගෙන් ඒක චමිත් එක බේර ගන්න.
0: ඒක ලස්සනට කියන්න බෑ බර්ත්ඩේ එක
1: ලස්සනට. කිව්වේ ඔය කිව්වේ ලස්සනට මම හැමදාම කියනවා මෙතනට ඇවිල්ලා හරි විදියට කතා කරන්න කියලා.
0: මිනිස්සෙක් සතුටු කරන්න නෙවෙන.
1: හරි. ඒකට කල්පණී කියලා හරියනවද? එක්ස්පයර් කියලා හරියනවද මේ මිනිස්සයාට?
0: යාට යාට ඒක දැනෙන විදියට
1: අහා
0: අපි බර්ත්ඩේ එකට විෂ් කරන්න ඕන.
1: Happy birthday to you expire. கல்பனி சுப சுப பந்தனையா பிரார்த்தனா கரமே சமித் கியனேவ கடங்கா நிபானியோயா இல்லங்கிட்டு போய்கிட்டு பத்தி சுபநாயத்துல யாழ்வ ஹபோ மிகத்து கிருகாத வா பருதல் போல எஸ்எல் பிரணாந்தினோ மே விழாவே யாவத்துக்கு கிருகனக மங்கிடியல் பத்திர முழுசாக்காவ பத்திட்டு அன்னஹாதா நீ பத்தி சத்திட்டு அப்பி வாக நின்னோ கேள தீனோ லஸ்ரட்ட ப்ரோக்ராமிக்கு கிரணும் அப்பே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நத்தி வென்ன அஹக நின்னு அழகு ப்ரோக்ராமிக்கு கேள தமாய் அப்பட மெசேஜுக்கு தால தீனி அக்கலாங்க லக்ஷிதாமி சிதகுட்டு காயனி மீ சனுரமாலி இட பாசே இந்திகா பிரின்சி அமிலா நதிஷானி வருணி எத்தகொட்டு චතුරිකා රංගා මේ හැමෝම අපිව සද්දට මහගෙන ඉන්නවා කියලා තියෙනවා. ඒ වගේම අනුරෝයාවත් එකතු කරගන්න පුස්සල්ලාවේ පැත්තේ ඉඳලා
0: ඉන්දික ඒ වගේම මනෝජ් බොස් ඇතුළු කට්ටියම එකතු කරගන්න අපේ ස්ටාෆ් එකේ හැමෝම ඉන්නවා කියලා මට විපුල තමයි මැසේජ් එකවල තියෙන අතුරුගිරිය. සුබ සන්ධ්‍යාවක්. හැන්දෑවේ 5:00 වෙලාවට.

0: மெய்பெய் மொய் மமத கிரீம சுரக்கி முமக தொட
1: பரமாறுவீமேதி பதிக மாறுவ நிதரம பாவிதா கரந்த நெத்னம் போலீஸ் நிரதாரே குசிட்டன ஸ்தானியக்கின் பரமாறுவென்ன
0: சுபகமலக் பரிசவின் கிஹின்னென்ன.

காசி வல்லட்ட கண்ணன்பே, காசி வல்லட்ட தின் நண்பே, மனுஷகம் நினிசுனி காசி வாசி அத்தியாயலங்கு கோமனி கை கண்ணட்டே மனுஷகம்.